பாத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட வெண்ண ஆடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா திரிப்புச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.